0: கேளு திவ்ய எஃப்எம்.
1: வாக்கி கண்ணுலா
0: திவ்ய எஃப்எம் திவ்ய நாயகம்.
2: මොදිහ එකෙම ගහත් තිවහි FM.

0: திவேஹி எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேஹிங்க முனிஃபு எஃப்எல்வா தினமுக அபதுஸ்
1: Here to her today, or tomorrow.